0: தரக்கிட்டதான் தரக்கிட்டதான்
1: மரகதா.

0: இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்க. என்ன வெயில் தான், குடிங்கிலாசு போடலாம், ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க.
1: இந்த ஊர்லதான்
0: இதுக்கு பேரு பஸ், துபாயிலாம் இதுக்கு பேரு குப்பலாரி.
1: அப்படியா?
0: ஆனா

0: ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது.
1: பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்பு விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும்.
0: அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும்.
1: இந்தப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சர்க்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு.
0: ரொம்ப சர்க்கரை கூடாது, சர்க்கரை வியாதி வந்துடும். 1 hour கொடுத்துடுவேன். நாம பாடியில லிக்விட் ஏத்திக்கிட்டே இருக்கணும்.
1: மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட்கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்ன எல்லாம் யாரையா இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா?
0: லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பாக்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு.
1: அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கேட்ல அத்த ராத்துல அத்துட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு.
0: ஆகட்டும்,
1: பிச்சு போடுவேன்.
2: சார், இந்த ஆள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவரா?
0: ஆமா.
2: தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆள் கூடவே கூட்டிட்டு போயிடுங்க.
0: ஏமா,
2: பாவ நேத்து இந்த பெரியவர் வச்சிருந்த பிரெட் புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி.
0: ஏயா
1: சும்மா.
3: ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல.
2: இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்.
1: சும்மா மடிக்க, வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தா நான் கூட புடிங்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவனை சொல்லி எந்த பிரச்சனை இல்ல, பேசாம உட்காரு.
2: என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். என்ன
1: என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்?
2: இந்த இடத்த விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ணு சொல்லிட்டாரு.

0: பரப்புறலையா? என்ன கார் ரெடி பண்றீங்க?
1: ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை.
0: என்ன பக்கத்து தெருவுக்கு போறது காரா?
1: நீ ஒண்ணு அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினாத்தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். வந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல
0: என்ன வண்டி இங்க நிறுத்திட்டீங்க?
1: நானா நிறுத்தினேன்? நானா நின்று போச்சு. இனிமே வண்டியை தள்ளினாதான் போகும்.
0: தள்ளுறதுக்கு பதிலா ஆறு வருஷம் அல்லணும். எப்படி விமானத்தை வாங்கிட்டீங்க?
2: பழைய இரும்பு சாமா இயம் பித்தானக்கு பேர் சம்பளோ.
1: கொஞ்ச நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். ஏய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுற, இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ
0: அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம்.
1: சரி
3: அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன்.
1: சார் நீங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் சம்பளம் வாங்கிட்டீங்க. போடா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே?
0: அது வந்து
1: அது நான் இங்க விளையாடுறது சொன்னேன். தம்பி தான் அங்கேயே படுத்து சொன்னாரு. அட எதுக்கு?
0: ஒரு மரியாதைக்கு தான்.
1: அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
3: இது என்ன
0: டூரிங் பேக்கேஜ்? இடம் பிடிக்கல.
1: கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன்.
0: எங்க போறாரு?
3: என்ன டிபன் வாங்க போவாரு?
0: இப்ப நான் யாருக்கு?
3: எனக்கு தான்.
0: இது நம்மள மாதிரி வாசிக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே தானா?
1: ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனா குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு.
0: தம்பி இந்தா இந்த வெத்தரை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டதெல்லாம் பாத்துறோம். போடா போ, ஆறு இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டிருக்கு.
1: அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க.
0: பரவாயில்ல,
1: தட்டிக்கிட்டு இருந்தேன், சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன்.
0: என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன்.
1: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.

0: சாரி, தெரியாம
1: என்ன இடிஞ்சு
2: பிடிக்கிறீங்க?
1: யாரு யாரு அடிச்சா?
2: அங்க போறானே அவன் பொண்டாட்டி இடிச்சுட்டான். இடிச்சது மட்டுமல்ல, சிக்னல் குடுத்துட்டு போறான். இந்த கல்யாணம் முடி வரைக்கும் நான் அவனை ஃபாலோ பண்ண விடமாட்டேன்.
3: நம்ம மாப்பிள்ள தோல்னா வரணுமா?
4: நீ கல்யாணத்துக்கு வந்தது அசோக் தெரியுமா?
3: ஓ தெரியுமே.
4: ஓ அப்படின்னா எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா?
3: ஆ சொல்லுங்க.
4: நான் அசோக் கழுத்துல மூணு முடிச்சு போடுறது வரைக்கும் யார் கண்ணுக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியுமா?
3: ஓ ஆஷா என்னை பார்த்தா எப்படியும் கன்ஃபியூஸ் ஆகிடுவா, எனக்கு புரியுது. பட் எப்படி அவளை பார்க்காம அவாய்ட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல.
4: பாவா, என் வாழ்க்கையில் விளக்கேத்தி வை. அவள் வர டைம் ஆச்சு. வில் யூ ப்ளீஸ்?
3: சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
2: வணக்கம் மாப்ள. ஆ
4: நான்
3: ஓகே ஓகே. வணக்கம் மாப்ள. நல்ல சூப்பராக மேட்சாக இருக்கார்.
5: அதனால தான் செலக்ட் பண்ணேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: ஏதோ ஆவரேஜாக போயிட்டுருக்குங்க.
5: உங்க வைஃபை கூட்டிட்டு வரலையா?
3: வைஃபா?
6: ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலன்ற விஷயத்தை இப்போவாது ஆஷா கிட்ட சொல்லிடலாமா?
5: சும்மா ரெடி, மாட்டிட்டு முழிக்கட்டும்.
3: ஓ அந்த வைஃப், ஆ வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க. இங்கதான் எங்கேயோ. ஆ தோ
5: அவங்களா? அத்தை என்னமா இங்க வாங்க.
3: அத்தையா? நீ யாரையா சும்மா சும்மா பின்னாடி வந்துட்டு?
5: என்னடி அங்க பூபதியை பாரு
2: கொன்றுவேன்.

0: எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா, ஒருத்தன் மட்டும் தர மாட்டேங்கிறண்ணா.
1: ஒருத்தன் மட்டும் தர மாட்டேனாடா சொன்னா?
0: ஆமாண்ணா,
2: உள்ள போதும். உடம்பு சரி,
1: எங்க ஆளுகளை அனுப்பி காசு கேட்டா மாமூல் தரமாட்டேன்னு சொன்னியாமே.
3: ஆமா சொன்ன. ஏன் உழைச்சு புழைக்க மாட்டியா? இப்படி நாலஞ்சு ரவுடிங்களை வச்சுட்டு ரவுடிசம் பண்ற வெக்கமா இல்ல?
1: ரவுடிகளை வச்சு புழப்பு நடத்துறது அவ்வளவு சாதாரணமா போச்சா உனக்கு? அதுல உள்ள கஷ்டம் உனக்கு தெரியுமா? முந்தி எல்லாம் மொட்டை அடிச்சாலே அவன் ரவுடிடா, ஆனா இப்ப எல்லாம் பங்கு விடுறானுங்க. இதுக்கு சன்சில்க் ஷாம்பு, பாராசூட், தேங்காய் என்னன்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனால தான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த புறம்புக்கு ஜிமிக்கு கேக்குது. நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்போல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பானுங்க? அது மட்டுமா, முந்தி எல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க, ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பா கட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றது விட கஷ்டமான காரியம்டா. அதனால பிளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு குடேடா.
2: நீங்க என்ன இவகிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான்.
4: சக்தியோட மச்சான்
1: என்ன?
2: இப்போ நீ பணம் தர போறே இல்ல, சத்திய கூப்பிட்டுமா?
1: ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா? சக்தி
5: சக்தி சக்தி சக்தி சக்தி
1: சக்தி. அங்க அங்க.

0: அந்த தவுள்கார ரொம்ப துள்றா, அவ தவுள் நாம நீ ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்ன சிரிச்சுக அப்படி இப்படி இருக்கும் சண்டை ஒதுக்கிற வேண்டியதானே, வைக்க போறல கூட நாய் மாதிரி.
1: அவன் சொல்றா அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான்.
0: நம்ம சர்தார் பாய் புரட்டா கட்டையில கூட தான் இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஏற்படுவான்.
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பாய,
1: மாவு பாய் இல்லங்க மாங்கா வரையன்.
2: நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடுவு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயில போயிடுறேன்.
1: அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட் ஊத்திடுவான். சரியான வெறும் தப்பைய.
0: ஆமா செஞ்சாலும் செய்வான்.
3: ஐயோ ஐயோ அண்ணே,
4: அடி அடே அடடி ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது. ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சில இன்னும் நான் எத்தனை நிலவடி ஆசிட்டு ஊத்துறது? ஆசிட்டு குண்டான மரியாதையை கெடுத்துட்டியடி. ஏண்டி தகர டப்பாவில பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? என்னடே நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல, வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா ரெண்டு கையிலையும் தவுள் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்?
0: ஒன்னு
4: என்னடா
1: அண்ணே,
4: என்ன
1: எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
4: ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.

0: பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இரு கட்டுப்பம்பு கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி,
3: நான் கூப்பிட்டீங்களாண்ணா?
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்கலாங்கிற முடிவில் பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கீங்க.
3: என்னன்னா அது, நீங்க சொல்லி நான் என்னன்னா கேட்காம போயிட்டேன். ஏன்னா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க?
2: என்னது பண்றேன் பண்ண முடியும், ஏன் டென்ஷன் ஆகிறேன்னு என்னைய கேட்கிறேன். நீ என்னது என்னது
3: என்னன்னா இது கூட தெரியாது. செட்டிங்கண்ணா, செட்டி செட்டி
2: தெரியாதா? ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கன நீ? டேய் உன்ன தண்டா கேக்குறேன், டேய் இங்க பாரு உன்ன தண்டா, உன்ன தண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டல நிப்பாட்டு, சிமிட்டல நிப்பாட்டுக்கறல. இன்ன முறைக்கிற அட பாரு. ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க எதுக்குடா அப்ப கதை சாத்துற? நீ எதுக்கு சாத்துற? ஓஹோ பிரசிஜ், நான் உன்னை திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. நானு அந்த சொல்ற உள்ளவே எப்படி நடக்கணும்? அடங்கி கிடைக்கிறமா இல்லையாடா? மறுபடியும் பாரு என்ன சுத்துற.
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா?
2: யாரு நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துனேன்.
3: அப்ப நீ தான் நரி?
2: அப்ப
3: என் மூஞ்சவா எங்க வாங்கினு கேட்டேன்.
2: எதுக்குங்க அத சர்வத்தையும் அடக்கிட்டீங்க? மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு
3: இருக்கீங்க? வாடா, இனிமே இந்த ஜெட்டி காய போடுறது, அது
2: அது எங்க வேணாலும் காய போடுங்க. முடியலாம் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டு
3: தர்றேன். இந்த ஃபேனை போடுறது
2: முடிஞ்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
3: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ
3: போ, எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா?
3: டேய்
2: என்னங்க யா,
3: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுருங்க,
3: தோலை உரிச்சு தொங்க
2: விட்டுருவோம். எதுக்கு அதெல்லாம் போய்கிட்டு? இங்க பாருங்க, நீங்க இழுக்கிற போக முதற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: ஏ, வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது, மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: ப்ளைனா பிரவுன்ல
0: மாத்திடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது, பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்து உனக்கு தெரியுதா ஐயா?
2: என்ன போட்டோ
0: இது? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம், கலாட்டா?
0: கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அனுப்பலன்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
4: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய்
4: சொன்னேன், யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆள் சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கைவிச்சு வர, கைவிச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளையடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா
0: இருப்பீங்களா? மா, இவன் பக்கத்து விட்டு குடுக்காமா, இவன் சொல்றது நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பாத்தாங்கன்னு வைங்க கப்புனு கால விழுந்துருவானுங்க.

0: யார அவன் கண்ண பத்துறது? ஏய் விடுறா, ஏய் அம்மா கிட்ட வா, ஏய் விடுறியா, ஏய் விடுறா, ஏய்
1: ஏன் பாரதி என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணிய பொத்தி போட்டு அடிக்கிற? யாரு பாத்துருவாங்கன்னா?
2: அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்துனேன்.
1: ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்ட அவன எங்க?
2: நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற? நக்கல உனக்கு
1: இல்ல இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன்.
2: அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவனது இல்ல.
1: ஒன்னே சொல்லப்பா நானு.
2: அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல?
1: இப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா?
2: குண்டக்கனா என்ன? குண்டக்க மண்டக்கனா என்ன? டேய் சொல்றா.
1: இல்ல குண்டக்கனா குண்டக்க மண்டக்கனா மண்டக்க குண்டக்க மண்டக்க இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா?
2: இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா?
1: துண்டெல்லாம் எதுக்கு பாரதி?
2: அதாவது நீ பப்பா?
1: இல்லப்பா,
2: வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது.
1: நல்லா கடிப்பேன், நல்லிருமு மாதிரி கடிப்பேன் நானு.
2: அப்படியா? இந்த கடி சரிடா, ஒண்ணு இல்ல கடிடா, கடிடாங்க. ஏய் நில்லுடா.

0: பார்த்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

தினக்கினது

0: கேம்பெயின் அதான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டாக் மியூசிக்

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: யோ பாடுங்கயா.

என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க, காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க. காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க. காக்காவென ஒன்று

எனக்கு பாடு போட்டுமான குணூர் இருங்க. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க, எனக்கு பாடு போட்டுமான குணூர் இருங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுற அந்த பாருங்க. உயிர் காப்பாற்ற கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுற அந்த பாருங்க. அந்த கண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே, தாரணி மீதிலே பாடுங்க ராகம் தா.

பானைச்சண்டை பானைச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்டி ஜாதி நீங்க எங்க பாகு தறி வாழற பார்க்காதீங்க, பட்டி ஜாதி நீங்க எந்த பாகு தறி வாழற பார்க்காதீங்க. பச்சமா இருங்க பகிர்ந்துண்டு வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க, எங்க பாடுங்க தா.

சரி சரி சரி கமபி சரி நீரி சொதனி தத பப்பம் மமக சரி சரி மகசத மகசத மகசத அரசத அசக சகப கபத பதச

0: ஓசைதன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசைதன்னை செய்ததாரோ?

0: ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டிலை வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ்ஸு, ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரே, இப்போ எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன் மூக்கு குத்துறேன்னு மூஞ்சியவே அக்கு பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாதுங்களே.
1: இதுக்கு மேலே இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூர்கா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரி தான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கையா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன கேளுங்க.
3: சுமாரியா, ஆத்தா வெயில்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணிச்சாயா?
1: இல்லையே, எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கூட கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
1: ஐயோ, இப்ப நான் கூட வச்சுக்கணும். சரி ஓகே, கூட வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறையும் மூக்கு குத்துறேன் டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க குடைய பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். குடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: என்ன
2: நாகம்?
0: அதெல்லாம் மாதமா இருக்கு, டக் பேக், இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இது அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா.
3: ஆத்தா பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு, இந்த கொடை எனக்கு வேண்டாம்.
3: ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கின உடனே கபாலத்துல
0: ஏத்திடுறேன். மழையா பெய்யுது, வேணுங்க போது அந்த கொடையை நான் பிடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு?
0: என்னது, டாடாவா, டொயோட்டாவா, லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சர்க்கஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கோம்.
0: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா?
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதா. அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

0: எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியா காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க, வேணா பார்சல் பேப்பர் எட்டாம் அடிச்சு அதுல தொடச்சுக்காங்க. சர்வே, இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலேயே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டம். கேரி ஆன், ஹேவ் அ சீட். ஓகே, ஐ அம் ஹேவிங் அ சீட். ஏ ஓ, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இதை குடிக்கிறதுனாலதான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்கலாம் பாரு. இதை பத்து அநாத குழந்தைங்க சாப்பிடறத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிடறானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்சா பார்த்தா எட்டு கொலை பண்ண மாதிரி இருக்கிறான், ஆனா ட்ரெஸ்ஸை பார்த்தா உப்பு சத்தியாகிறதுக்கு போயிட்டு அப்படி இருக்கிற மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது, இந்த மாதிரி தண்ணினாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி, எம்முன்னாடி வச்சு குடிக்காத. இந்த தீவனத்துனா ஏன் விக்கல் எடுக்காது? ஏழு மறுபடியும் தண்ணியா குடியா? எத்தனை வாட்டி சொல்றது குடியா? பாப்பா தண்ணியில கண்டம் சொன்னா கேக்குறாங்களா?
1: எவ்வளவு பெரிய மோதிரம்
2: அண்ணா! ஏண்டா தண்ணியில உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா?
0: கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா,
2: அதுக்காக நான் குடிக்கிற தண்ணியில நீ ஏதாச்சும்
0: கைவிடுகிறேன். யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவேண்ணா. என் நிலைமை இப்ப
2: அப்படின்னா
0: எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னா.
2: நீ பேசிட்டு நான் தீர்த்து. நீ போலீஸ்காரே அடிச்சிட்டியா? துப்பாக்கி
0: அட பாயிரா. ஐயோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துறேடா, தட்டி பிரச்சனை சட்டசபை வரைக்கும் கூட ஆகலடா. வெளிநடப்பு செய்யறேன்.

0: நல்ல டீ பிளேட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விற்கிற வாழ்க்கை கருங்கு மூணு இருட்டா கிடக்கு. கருமத்தை விற்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற.
1: அழுத்துக்காதப்பா, நீங்க மூணு பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க.
0: எதை பத்தி சொல்ற ஜோசியமா பாக்குற? நீ
1: உங்க மூணு பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா.
0: முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்கா பா.
1: அட, இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா.
0: இங்கிலீஷ்ல வந்து விஜிபி.
1: இன்னொரு தரம் சொல்லு.
0: விஜிபி.
1: இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற விஜிபி பிரதர்ஸ் உங்கள மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க.
0: அட பாரியா, யோ நான் முன்னேறேனா இல்லையா? நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்?
1: எனக்கு பல்பு வேணும்.
0: 40 ரூபா கொடு.
1: 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா?
0: 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு.
1: பரவாயில்ல கொடு.
0: அது எரியாதியா?
1: பரவாயில்ல கொடுங்கறேன்ல.
0: என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற?
1: இப்ப பாரு
0: என்னத்த பாக்க. என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற?
1: கால டிபனே தான்.
0: கால டிபனா? அப்ப மத்தியானத்துக்கு
1: 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம்.
0: சீரியல் பல்ப தொட்டுக்கிறியா? அப்ப நைட்டுக்கு?
1: நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான்.
0: ஏண்டா பல்புக்கு பறந்த பரதேசி, இத முதல்லயே சொல்லப்படாதா? சரி சரி,
1: நீ கொஞ்சம் சாப்பிடு.
0: எது? நான் சாப்பிடவா? ஏய் எனக்கு அவன போயா.
1: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்.
0: நான் சாப்பிட்டா அவரு கிழிஞ்சிரும்டா.
1: நான் வேணா ஊட்டி விட்டா?
0: ஊட்டி விடுறியா? எந்திரமா, எந்திர.
1: சாப்பிட மாட்டேங்க நானே.
0: ஐயோக்கிய பயலே, ச்ச, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சு.

மப்புல அப்படிதான்டா கேக்கும்.

0: அன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
1: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல.
0: காபி ரெடியா?
1: ரெடி.
0: கொண்டா சீக்கிரம் சீக்கிரம்.

0: எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான்.
1: கூச்சுடா,
0: 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றாங்களே, அதுதானா விஷயம். நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிட்டு பொண்ணை கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவான். கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
1: அப்புறம் சோறு,
0: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
1: அப்புறம் காப்பி டிபன்,
0: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
1: அப்புறம் வீடு.
0: அவ்வளவுதான்.
1: ஏண்டா உன் பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
0: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஏமாமைய மேல கேச போட்டான்னா
1: கட்டாயம் போடுவான். கரெக்ட். ஆமா,
0: நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேனே, இப்படிதான் பார்க்கல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
1: அது வேற மாதிரியான கதைடா.
0: சரி, என்னன்னு தான் சொல்ல, சாயந்தரம் 5 மணி வரல ஃப்ரீ, சீட் அடுத்த வேணா நிறுத்திடறேன் சொல்லு.
1: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
0: என்னடா அந்த நல்ல சமாச்சாரத்தை என்கிட்ட சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
0: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்க, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி பின்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு
1: வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
0: சரி, போறப்படு.

0: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணா.
0: ஏண்டா சந்தேகத்தை தீக்க நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா?
1: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளைகளா இருக்காங்கண்ணே, நீ தானே புத்திசாலி.
0: சரி கேட்டு தோலடா.
1: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா
2: இல்லையாண்ணே
1: சொல்லுங்கண்ணே.
0: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்குன்னு உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார்ந்து நான் எந்திரிச்சு போ.

0: மங்களப்பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: எத்தனை முறை நான் எங்கிச்சாவேன், இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடல சூடிய வாக்களவாடிய சிந்தை குறும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

एक गांव में एक किसान रहता था।

0: திறமைக்கு தகுந்தபடி ஒரு வயகிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி,
1: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொள்ள போகுதுன்னு இப்படி சொல்றீங்க?
0: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
1: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்.
0: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
1: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
1: அப்ப நான் வரேன்.
0: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
1: என்னது
0: இரு இரு, நீ திடீர்னு காபியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
1: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாரு.
0: அங்கதானே உதைக்குது, அது அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா.
1: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: எதுலதான் குறைச்சல் மாலினி? ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு, ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
1: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காபி சாப்பிடுவீங்க.
0: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ். பிளீஸ், அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க.
1: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காபி தரேன்.
0: செஞ்சாலும் சொல்லிட்டு இருக்கிற, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற உயிருக்கு போனா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனா?
1: அதெல்லாம் வேண்டாம், வாங்க.
0: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ?
1: இங்க வாங்க.
0: இது என்ன உலக்க?
1: கொஞ்சம் முழுகா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காபி கொண்டறேன்.
0: நான் மிளகா தூள் கடிக்கிறதா?
1: கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
0: இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர.
1: அங்கெங்க போறீங்க?
0: கதவை தாள போட்டு வந்துடுறேன், திடீர்னு சினேகிதன் எவனாவது வந்துருவான்.
1: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
0: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போல ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
1: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
0: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முடங்கா பொடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
1: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும்.
0: அது என்ன இப்ப சிக்கனம்?
1: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
0: யாரது மூணாவது ஆள்? யாரது?
1: அதாங்க.
0: ஏதோ உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாளே.
1: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
0: மூணு மாசமா? மூணு மாசமா?

0: முருங்களா தோத்த ஒண்ணு
1: என்னவாப்ல ஆளையும் காணும் பேரையும் காணும் வேலைக்கு வர காணும்
2: ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா அதனால வர முடியல
1: அப்படியா இந்தப்பா சர்வர மாப்பிள்ள நம்ம கடைக்கு தான் பில்ல சேர்த்துக்க
0: என்னங்கடா ஆள் ஆளுக்கு வகை வகையா தின்னு போட்டு நான் தரேன் நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க யார் தாண்டா தருவீங்க
1: அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான் வாவா டேபிள் தொட சீக்கிரம் வா இலைய போடுவா
0: வேற ஏதாவது வேணுமாப்பா
3: வேண்டாம்பா சாப்பிட்டதே போதும் வாங்கக்கா எப்படி இருக்கீங்க
4: நல்லா இருக்கேன் தம்பி
1: யாரு என் பெரியமா பொண்ணு வணக்கங்க
4: வணக்கங்க
5: சர்வர் அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளையோட சேர்த்துக்க
0: சரி சரி உட்காருங்க உட்காருங்க
2: சர்வர் இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க
6: தம்பி அண்ணன் இருக்கும் போது
0: நிறுத்தியா இவங்க பிள்ளை உங்க கூட சேர்க்கணுமா
1: ஆமா
7: மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வண்டியா இருக்கேன் போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம் எல்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்கேன் சமாளிப்போம் சர்வர் வாய வேமா
0: என்ன
7: இலைய போட்டாப்ல போன் ஜவுரியத்துக்கு தின்றுமா எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடும் நாங்க
0: அதத்தாயா கேக்குது என்ன வேணா
7: ஒரே ஒரு காப்பி வேணும்
0: ஒரு காப்பி ஆமா
7: போ காப்பின்னு சொன்னோம்ல மறுபடியும் இலைய போட்டு போற ஊத்தி அலக்க போறோம் எடுத்துட்டு போயா
0: இந்த ஆளுக்கு ஒரு காப்பி
7: சாப்பிடறதுல இந்த அழுத்தத்துல எப்படி சாப்பிட முடியும்
0: நீ மட்டும் அந்த அழுத்தத்துல நாளத்த கூடாதா குடுக்கறத குடிச்சிட்டு போயா
7: நடைமுறையே சரியில்லையே திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ
0: நொண்டுபுளி
7: பாண்டி என்ன எந்த ஊர்ல இருக்க
0: நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில்
7: ஆயிட்டேன் என்ன வியாபாரம் பண்ற
0: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா
7: பெரிய பெரிய பிசினஸ் என்ன பிசினஸ் யா
0: அது வந்து பல பல பிசினஸ்
7: உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா
0: இருக்கா பில்லு பாவி தெரிஞ்சவன் அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்
7: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா அவன் புள்ள நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம் பாண்டி என்ன கையில
0: பில்லு
7: பில்லு அதுக்கு நீ வச்சிருக்க
0: குடியேன்டா
7: குடுப்பா இந்த பில்ல என் பிள்ளை சேர்த்து கொடுப்பான்
0: நீமா
7: என்ன நீயுமா ஆமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஒரு ஊருக்கு அறிங்க நம்ம ரெண்டு பேரும் உனக்கு நான் பிள்ளை இல்ல ஒரு மனுஷன் மூஞ்சில முடிக்க முடியுமா தெரியாம டொச்சா பில்லு அறிவே இல்லப்பா உனக்கு
0: 1573 தொழில் பண்ண
7: முடியுமா
0: வெளியே போக
7: முடியாது
1: நான் வராம வேற எவன் வருவான்
7: அப்ப அந்த பூத்து
1: பூத்துடா பூத்து பூத்து கடை பூட்டு கடை பூக்கடை புடவை கடை புண்ணாக்கு கடை பொறிகடலை கடை இப்படி பூனாவில ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா
7: கண்டுபிடிச்சது யாரு அட பாவி தெரியாதமா நான் உன்னைய கண்டுபிடிச்சே பாரு காப்பி காப்பியா காப்பி.

0: விட்டு ரொம்ப குஷியோ.
1: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
0: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
1: எப்படிரா
0: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னானு கொஞ்சமா நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டாண்டா. சாரி,
1: ஐ அம் சாரி.
0: ரீ எதுக்கு முனையா?
2: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க
1: என்ன?
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க் யூ.
0: தங்கச்சி கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு?
3: என்னது
0: வேலுவ, நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
3: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
0: அடடா, வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி, வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு?
3: என்ன?
0: இவ உங்க அண்ணனை லவ் பண்றாளா?
3: அதான் தெரியுமா.
0: தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது?
3: ஓ, அதுவும் தெரியுமே.
0: என்ன எல்லாத்தையும் மேமேந்துக்கிட்டு இருக்க? எங்க டேய் வேலு?
4: என்னடா இங்க கரைச்சல்?
0: கரைச்சல் பண்றது நீங்க, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்கவானா? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா?
4: அல்சரா?
0: புரியல. கலாச்சாரம்.
4: அது பேர் கல்ச்சர்.
0: அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன்.
4: ப்ரோசீட் ப்ரோசீட்.
0: புரட்சி தலைவரா?
4: அதெல்லாம் உனக்கு புரியாது.
0: மாமா அக்கா காரி, நீ இங்க தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி தூட்டு விட்டாளா? என்னமா வேலுவ உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரிட்டியாம
3: ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா. என்ன பண்றது?
0: ஆசைப்பட்டா பாப்கார் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு. லவ்வையா விட்டு தருவாங்க?
3: நான் இங்க விட்டு கொடுத்த? நானும் தானே லவ் பண்றேன்.
0: வேலு நல்லா கேடு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத உன்ட்ட ஒர்க் பண்ண நான் தயாரா? நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன்.
4: கூப்பிடல
0: அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கவித்திட்டாங்க.
4: ஏய், அது கம்பெனி சைக்கிள்.
0: உடமாட்டம் இல்ல, நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவம தவிர நாயம் கிடைக்காத நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு வேற இடத்துல வேலையா கிடைக்காது? போவானா? ஏன் ஜெருப்பு?
4: போ, வாயில ஒண்ணு கால ஒண்ணு போட்டு போ.
3: அண்ணா
4: அடவ எங்கமா போறேன்?

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை.

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது? கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு வித்துக்கிட்டு இருக்க, அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குறேன் சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரைக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ பேர்ல ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆகுற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்?
1: நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்.
1: என்ன அது? தண்ணீரை கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: யோ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பகச்சுக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உங்ககிட்ட வர்றேன், வரேன்.
0: போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாடா.
1: என்ன இது? நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
3: அதான்டா இன்னைக்கு ஸ்டைல்.
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு, நான் இன்டர்வியூ போட்டு போறோம்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாதிரி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.

0: இருக்கு சோபா செட்டெல்லாம் கூட பிரமாதமா இருக்கு.
1: சத்தம் போட்டு சொல்லாத ராத்தனையும் வாடக மாலனி மாலனி பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன் என் ஒய்ஃப் இப்ப சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேர் மாலனி மாலனி. இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான். சும்மா என்ன படிச்ச படிப்ப கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன் என்னடா படிச்ச பயலா இருந்தது கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ்
0: மேனேஜர்.
1: சும்மா என்ன உத்தியோகத்தை கூட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கிற என் வீட்டுல தங்கண்டான் சொல்லி கூட்டி வந்திருக்கேன்.
2: ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ்.

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடுறா கைய, கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா பனாரஸ் பட்டுல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா?
2: ஷட் அப் தர்மகர்த்தா. இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும்போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
0: எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர் நான் ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்.
0: என்ன?
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி?
0: சக்தியை சக்தி மசாலா ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது, மிளகா பொடி கிடையாது.
3: ருக்குமணி ருக்குமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம்? காது ரெண்டும் கூசும் தரி.

0: கேட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கல்ல, பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பா. பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அவகிட்ட 1 hour பேசியிருக்கான். அதை கேட்டு அப்படியே திருப்பதிக்கு நேரம் ட்ரெயின் ஏறினவன் தான். இன்னும் திரும்பத தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. மொட்டை
1: ஏ
0: கூல்ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே, நீங்க பே பண்ணுங்க.
1: இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா?
0: பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம். அழகா இருக்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க.
1: எனிவே ஐ அம் சிவா.
0: இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி.
1: என்ன சேல்ஸ் பண்றீங்க?
0: எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா ஒரு பேட்ஸ்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப திருவா அரைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணம் எல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்றதுக்குமே சரியா போயிருது. பசிக்கு வரும்போது பாக்கெட்ல 10 paisa மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கைய நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி.
1: என்ன திருட்டா?
0: என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் குடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம்.

0: படத்துக்கு போடான்னு என்ன
1: படம் நல்ல வேலை கண்ட கழுதி போய் பார்த்திருப்ப. நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம்.
0: தங்கப்ப தக்கம்.
1: தெரிஞ்சுதான்
0: தங்கப்பதக்கம் எப்படி
1: என்ன தெரியுமா?
2: தெரியாது.
1: வெளிய சொல்லக்கூடாது.
0: இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போலா கூட இந்த விஷயத்த ஒரு மட்டும் சொல்ல மாட்டேன். இது மாதிரி தமிழ சத்தியம்.
1: சரி போமா.
0: தங்கப்ப தக்கம்
1: ஆதி
0: போச்சு
1: போஸ்ட் அடிச்ச முட்டாளா.

0: சார்.
1: ஐயோ, வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாருயா?
1: ஓனர். ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கலையா இருக்கீங்க.
1: வாங்க வாங்க
0: வாங்க வாங்க.
1: வணக்கம் சார்.
0: ஒரே ஒரு ஊத்த போய் ஒரு நிமிஷங்க, முடிச்சா கேட்டு போங்க.
1: சொல்லுங்க
0: என்ன பண்றீங்க. ஒரு சம்பவம் தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல?
1: ஆமாங்க.
0: அத அடிப்பக்கமா திருப்பி
1: சரிங்க,
0: வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து
1: சரிங்க,
0: நல்லா கழுவி விட்டுருங்க
1: சரிங்க.
0: ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம
1: சரிங்க,
0: பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டால ஒரு நீளமான கேரட் அதையும் பொடிப்பொடியா நறுக்கி
1: சரிங்க,
0: அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு
1: சரிங்க,
0: ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து
1: சரிங்க,
0: அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு
1: சரிங்க,
0: 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு
1: சரிங்க,
0: இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபரப்பு அப்படியே பேய விட்டு
1: சரிங்க,
0: பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து, அப்படியும் பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக முருக முருக முருக விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க
1: சரிங்க.
0: அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்,
1: என்ன ஊத்தப்பம் வேற என்ன வேணும்?
0: வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு.
1: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா?
0: போதும்டா,
1: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல
0: போறே. என்ன ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு.
1: இல்லனே, கேரட்டு நெய் மிளகா பொடி
0: அதான் நீ சொல்லவே இல்லையடா.
1: நான் சொல்லலனால நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கும்ல.
0: அங்க எப்படி இங்க இருந்து அங்க கேக்க?
1: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யார்ட்ட புழுகுற? எனக்கு ஊத்தப்பம் வேணாம். போடா, கேன்சல்ரா.
1: கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல
0: போறே. அதான் ஊத்தப்பம் டாப்ல இல்ல, அதுக்கு 50 ரூபாய். என்னடா கல்யாணி போய் ஹோட்டலா இருக்கு? நீ சொன்ன வேற இருக்கு எனக்கு.
1: ஹோட்டல்ல மட்டமா பேசுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பில்ல போடே.
0: ஏய், என்ன என்ன என்னடா, யார ஏமாத்த பாக்குறீங்க?
1: சப்ளையர கைட்டி ஒரு 6 அடி அடிச்சதுக்கு அடிக்கு 50 மாரி 300 ரூபாய் பில்ல போடே.
0: என்னடா ஏளம் வர்ற ஏளம்.
1: கடைசியா வாயில குத்துறதுக்கு 100 ரூபாய் சேர்த்து மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில இந்தாங்கனே பில்லு.
0: ஏய், என்னடா நடக்குது இங்க? என்ன
1: என்ன நொண்ணனு? எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போறாங்கன்னு நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூக்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்க தகரத்துக்கு பில்லு போறாம என்ன பண்ணுவாங்களா? புடி பில்ல
0: அப்புறம் உள்ள வரப்ப வாங்க வாங்க கூப்பிட்டு
1: வந்தவங்களை வரவே நட சொல்லுவாங்க. கரண்ட் பில்லு கட்டுறது காசு வேணும்ல, அதான் வாங்க வாங்க. என்ன
0: டேய், ஹோட்டல் தானடா அது.
1: என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பாக்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான். துபாகூர் ஹோட்டல் பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் யாரையா உள்ள வர? வெளியே போய் படிச்சு பாரு. தெரியும்
0: துபாகூரா?
1: என்ன

0: கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மரவண்டா
1: டிஃபன் பாக்ஸ் சமய கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம்
0: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு
1: லேட் நைட் பாலிஷ் போடு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு
0: டெய்லி லேட் கெட் அவுட்
1: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு
0: ஹோம் வர்க் எஸ்கேப்
1: டெய்லி இதே வேலையா போச்சு
0: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
1: பிம்பிலிக்கி பிலாபி

0: இவர் ஊதரதான் அந்த பொண்ணு ஆரதியும் பாக்குறப்ப சில்லாரா மோகனாம் பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்காங்க.
1: சில்லாரா மோகனாம் பள்ளி படம் பாத்திருக்கா நீ?
0: இல்ல.
1: சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா?
0: இல்ல.
1: அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினு சொன்ன? சொல்றா
0: சொல்லு.
1: போல
0: சொல்றீங்க.
1: நான் என்ன கிழவனா?
0: தம்பி சொல்ற சொல்லி இவருதான் சொல்ல சொன்னாரு. பாத்தா நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, பத்து பத்து ரூபாய் தர்றேன். இந்த மாதிரி போனது பேசி அதிரி அந்த சவுனுக்காரன் காரம் ஓகே மாதிரி சொல்லு. அவரு தான் சொல்லி சொன்னாரு.
2: நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா?
3: ஒரு விளம்பரம்.
2: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தாங்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்து நீ எடுத்து பெரிய இது மாதிரி சொல்லு.
4: கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிறகா இந்த கரைய கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
2: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும், ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகும். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும்
5: பொய்யையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்ன தெரியண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ, போடா. ஏய், இப்படி போடு போடு. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.

0: தம்பி, நான் யாரு?
1: பொறும்போக்கு.
0: ஜென்ரலா கேக்கல, இந்த வீட்ல நான் யாருன்னு கேக்குறேன்.
1: முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்க.
0: சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்டுல நீ யார்?
1: இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு
1: குடியிருக்கிறவன்.
0: வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல?
1: சொல்லணும்.
0: சொல்லு
1: வணக்கம்.
0: வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவ. நீ படிச்ச வேணா, நீ நாகரிகம் தெரியாது உனக்கு.
1: வணக்கம். சாரி.
0: ஏய், சாரி சொன்னா மட்டும் உன்னை
1: விட்டு வரணும்.
0: எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறது? ஒரு இடத்துல வச்ச பழகிச்ச.
1: அப்படி என்ன
0: பின்ன?
1: அப்ப முதல்ல இந்த பக்கம் இருந்து
0: எப்படி வரணும்? இப்படியே வச்சுக்க, நீ அப்படியே போ.
1: அப்ப வணக்கம்.
0: இனி வணக்கம் கேட்டா வணக்கம் பத்த கொண்டேரி. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாய்க்கே?

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: இல்ல நான் ரெண்டு பேர்ல காட்டுற, நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆ, ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வயித்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலதுகள்ல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க?
3: நீங்க நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீங்களே.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி பண்ணிட்டா
4: டாக்டர். சின்ன தப்பு.
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா ஏ கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்? டாக்டர் எங்க? அங்க
4: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கிணக்கிட்ட புடிச்சு குடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு.
5: காலையில
2: டாய்லெட்ல வரும், போய் எடுத்துக்கோ. டாக்டர், டாக்டர், டாக்டர், டாக்டர் ராஜு, MBBS, FRCS, லண்டன்.
6: எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ?
2: ஏன் ஐல தான் ஆல்ரெடி டுட்டு டுட்டு பண்ணிட்டீங்களே டாக்டர். ஏன் டாக்டர் வைத்த வழி அட்மிட் ஆன எனக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணீங்க?
7: டாக்டர், டாக்டர், நீங்க பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டீங்க, நம்பர் பேப்பர் வந்துருப்பாங்க. டாக்டர், நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துறேன்.
2: ஏன் டாக்டர், நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பொய்ய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
2: டாக்டர், நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மா தான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி, கருப்பா உட்கார்ந்து டாடி தானே?
8: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர் கண்ணை திறந்துட்டேன், நானும் தெரிஞ்சிட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா,
8: சும்மாரா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம் இருக்கேன்.
4: மகன் தெரிஞ்சிட்டான். சூப்பர், சூப்பர், சூப்பர் அப்பு, தோல் கலப்புங்க.

0: என்னப்பா கால் எப்படி இருக்க?
1: சார், நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ள கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்ட் குடுக்குதோன்னு பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டது
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
0: உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது.
2: ஐயோ, அது என் பேஜர்.
0: பேஜர்?
2: ஆமா டாக்டர், நாலு நாளா காணோம் தேடிட்டு இருக்கேன். சம்பவம் இது அதோட டாக்டர் வெட்டி எடுத்துடலாம். கால இல்லையா? பேண்டேஜ். ஹி இஸ் லிட்டில் பிட் நர்வஸ் டாக்டர். இன் சச் கேசஸ் வாட் வி டூ, த ட்ரீட்மெண்ட் லைஸ் பேசிக்கலி கிளினிக்கலி கெமிக்கலி சைக்கலாஜிக்கலி பெத்தலாஜிக்கலி ஃபைனலி இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட. ராஸ்கல், தலகால புரியாம ஆடாதரா. என்ன, ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிர்? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

வேப்பு மாறி என்னத்த தாய் இது பத்து கிச்சது என்ன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாறி மொக்கவாயிருக்கா கிட்ட நீ மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டம் இது கழிச்சட இவன் லவ்ல கா

0: பிச்சமனே பிச்சமனே.
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா.
0: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்கு தான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வே, யார்கிட்ட போய் சொல்லுவே? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா. ஐய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஐய் வேணு,
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
1: அந்தாரமா பார்த்த என்ன கோட் சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
3: பிச்சுமணி,
1: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை.
2: அத இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
4: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டு கேடா
1: பண்ண? பெரிய வேலை. ஆற்றாலூர் சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
2: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
1: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப்.
4: இது நல்ல விஷயம் தானே?
1: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
4: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
1: எது எது
4: பிச்சு, வாய தரடா.
1: என்னது?
4: சக்கரை.
1: இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறதுலாம் ஒன்னி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது.
4: நல்ல வேலை கிடைச்சு.
1: என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுர் எரியுதா உங்களுக்கு? எல்லாம் எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ யாய் வேணு, கட்சி
4: அது விடுங்கண்ணா, ஊக்கி போட்டு போறான் அவன். பொறுக்கிண்டு
1: ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pichu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. டேய் எர்ரா பட்டிய, எர்ரா எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாய்ப்பு. ஐ அம் கோயிங் டு சென்னை.

0: நாயர் நம்ம மனோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டீ போடுங்க.
1: வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வடை டீ பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. 200 bucks.
0: ஏன்டா வேணாங்கற?
1: அதை ஏன் கேக்குற? காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கூட வந்து பெட் காஃபியை கொடுத்தான். அப்போ ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீய போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் பிரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்.
2: இப்படி ஒரு வைஃபமே நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா.
1: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்
0: டேய் பொறாமப்படாதடா. இவன் 1000ல ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா.
1: கண்ணு போடாதீங்கடா.
2: இதுக்குலாம் சேச்சுடா கண்ணு போடாம என்னடா பாரு.
1: ஏய் நான் உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டா போல தெரியுது.
2: ஆமாடா,
0: நீ பஸ்ஸையும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அதை எப்படி அவ்வளோ கரெக்டா உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டான்னு
1: சொல்ற? அது ரொம்ப சிம்பிள்ரா, நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.

அழகான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

மப்பிள் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு.
1: ஆமா
2: போடா.
0: ஆ ஏண்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதேன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு?
2: அதுலடா மனு, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, மாப்பிள்ளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா
1: என்னடா சொல்ற?
2: ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கே அஸ்தலாம் நினைச்சேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே.
0: கமலே விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா?
3: இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும்.
0: பின்ன இதுக்காக ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ.
4: எஸ்.
0: ஆஹா, சிங்கார சென்னைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது.
4: ஏ,
0: உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. செல்லம் ராஜாத்தி, கதவை திறடிமா?
3: வரேன்.
0: ஓ சாரி மேடம், நான் வீடு மாதிரி வந்துச்சே.
3: ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க.
0: ஓ நீதானா? எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப? இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுகிட்டு இருக்க?
3: என்னங்க, நான் எதிர்பார்க்கற மாதிரி நீங்க நடந்துக்கு போது நான் எதுக்காக உங்க மேல எரிஞ்சு விழணும்?
0: என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீங்க.
3: நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க.
0: என்ன,
3: டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல?
0: டிவி? ஆமா வேலை பார்த்தேன்.
3: சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா.
0: சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு.
3: என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சது என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருக்கணும்டா. இருந்தாலும் ரவி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கணும்ட்டாரு. என்னால ஒண்ணும் செய்ய முடியல. மொத மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில குடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க தெரியல.
3: இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன்.
0: எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ?
3: இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட்.
0: சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்?
3: இல்லீங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும், உட்காருங்க.
0: இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுத? அப்படியே ஒரு 2.5 டன் ஏசியில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்.
3: அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போச்சு.
0: ஆமாமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது, முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி, நான் போய் பாக்குறேன்.
3: இருங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்.
0: அப்படியா, போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா?
3: உங்களுக்கு யார் வேணும்?
5: இது மொன வீடு தானே?
3: ஆமாங்க.
5: ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு.
3: வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல வேலை செய்யறாரு.
5: இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாருமா டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க.
5: ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லன்னா நடக்கறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறாரு.
0: யாரா வாசல்ல?
3: கடங்கார.
0: வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான்.
3: அதேதான் நானும் சொன்னேன். ஜிலேபி
0: சாப்பிடுற
3: இருக்கட்டும்.
0: லாடோ
3: அப்புறம் அப்புறம்
0: என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீயே? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கண்ணமா பேட்டை எஃபெக்ட்ல நாருது, என் மூடே போகுதுடா.
3: உங்க சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போது.
0: பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்து, இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது.
3: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
0: ஒரு முத்தம் கூட
3: நெத்தில கொடுக்கட்டா?
0: நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. என்னடா செல்லம், மாங்க அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே.
3: குறிதான் வைக்கிறேன்.

காலையில் இந்த கொம்பு இல்ல காலையிட.

0: நாடுமோ என் நாடுமே.
1: என்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சினே போறேன். மண்டே சார்,
2: சாரி சார்,
1: வாட்டுன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு
3: நான் உங்களதான் தேடிட்டு இருந்தேன். வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னா. பட் காலில் இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சார்.
2: Take full day leave.
3: Sir, thank you so much, sir.
2: Go.
3: Sir, this sir, varan sir.
1: Dey. Sir. எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா?
2: ஓய்
1: இல்லை, எதிரி டாண்டி தேங்கப்பட்டான்ட்டு சொன்னாங்க. திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல. ஆன்டி ஞாபகமாகவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு
2: வந்துடுவேன். Work first. Work first.
1: Test drive போலாமா?
2: Go.
1: Thank you, chief.
2: பண்ணிக்கே.

0: சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியப்பா.
2: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
0: கரெக்டா கணக்கு பண்றாங்க, நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியில கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போடா.
3: வணக்கங்க.
0: பி காம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம் காமுக்கு என்னத்த குடுக்க
1: போறானுங்க? சுந்தர்
0: ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
1: நமஸ்தே.
0: இஸ்
1: மந்திர் கா பண்டிட் கவுன?
0: கோணைசாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
1: நகி பேட்டா?
0: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
4: ஓ கோண,
0: யாரு அவரா? அவரு
3: நல்லாரு நல்லாரு, நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
0: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
4: அச்சா வேணு சாஸ்திரி.
0: ஆமா ஆமா.
1: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே பூஜா கரானா ஹே பூஜா
0: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர் சே, திருநாகர் சே, உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா
3: கேட்டு வந்துடுறேன்.
0: எம்கா மானியே, இன்னைக்கு இருக்கு உனக்கு
3: என்ன,
0: உன்கிட்ட ஏதோ பேசணுமா?
1: நமஸ்தே.
4: நமஸ்தே.
1: ஹம் சவுத் இந்தியா டூர் பர் நிக்லே ஹே.
0: மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க நான் கோயில்ல. பேஸ்.
1: இஸ் பச்சி கா ஜன்மதின் ஹே தோ மந்திர் சே போலா பூஜா கர்வாலே.
3: அச்சா ஆப் ஹமாரே டெம்பிள் மே ஆயே ஹே, பஹுத் குஷ் ஹுவா.
1: ஆப் அச்சி தரஹ ஹிந்தி போல்தே ஹே?
3: ஹம் ஹிந்தி தோ ஜானதே ஹி ஹே. அச்சா பேட்டி, தேரி ஜன்மதின் ஹே?
1: ஹாம்.
3: கியா நாம் தேரா?
1: முஸ்கான்.
3: முஸ்கான் ஹா, பஹுத் பியாரி நாம் ஹே. அச்சா பேட்டி கி நட்சத்திர கியா ஹே?
5: தாரிஸ் பூசம்.
3: ஓ பூசம், வெரி குட் ஸ்டார், ஷீல் பிகம் வெரி பிக் ஹீரோயின், தூ தோ ஐஷு ராய் பன் ஜாயேகி.
5: பேட்டா, வாட்ஸ் தி நேம் ஆஃப் தி டெம்பிள்?
3: யே தோ சாச்சினா டெம்பிள் ஹே.
5: Who is the main god?
3: Lord Shiva.
5: யா, அச்சா அச்சா
3: அச்சா, சலியே பூஜா கர்வா தேங்கே. ஏ வா, கே தேக் ரஹே, காம் கர், சாஃப் கர், மந்திர் கோ சாஃப் கர், பெல் மார் பெல், சலியே ஆப் சலியே.
0: எல்லா மொழியும் பேசுறா?
3: யார் இவாளா? இவங்க வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஏ மந்திர் கா படா பண்டிட ஹே, வேணு சாஸ்திரி ஜி.
4: வேணு சாஸ்திரி கா?
3: ஹாஞ்சி.
1: ये लड़का कौन है?
3: ये हमारा मंदिर का बेल बॉय है.
1: बेल बॉय?
3: हाँ जी.
1: ये तो बैड बॉय है.
6: इन्हें पतिया वाले तो सुली रखा है.
3: आइए पूजा करेंगे.
0: बैड बॉय என்ன? பேட் பாயிண்ட் போறால அப்படின்னா என்ன?
6: அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க.

0: அறிவோ அறிவுன்னு.
1: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு.
0: அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே,
1: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா அக்கா தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன், இதை எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான்.
0: சொல்லுங்க.
1: ஏண்டா பல்லு விளக்கலையா?
0: விளக்கிட்டே.
1: அதான் இப்படி நாருது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கினா இப்படித்தான்டா.

Baby girl, the song is for you.

0: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயினாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.
1: செக் 1 2 3. வெம்பில்லி காப்பில் அப்பி songs for you, my love.

இல்லவன் மனசுல ரெண்டு நோ ஏன் இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு அது வரைக்கும் I just want a 2 days leave. பரம்பரை

0: ஓ, குரலி வித்தையா?
1: ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டருக்கு வரேன், வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து மூட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பாக்க போறீங்க.
0: என்னையா ஓவரா பேசுறான? தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறான்.
2: இதேதான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடையா பாப்போம்.
1: ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவன ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மா அவன் மதிக்கல, அவன் கோபத்துக்கு ஆளாயிட்டான்.
0: கேள்வி கேட்டதுக்கே ரத்த கக்க வச்சுட்டான். நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டிதான்.
3: கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப்
1: ஆகிறான். மகாசலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது ஜக்கம்மா திருப்பி தருவான். போடுங்க ஐயா. ஐயா போடுங்க. ஆமா போடுங்க ஐயா.
0: என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசிறாங்க. அப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை போடுறது.
1: எல்லாரும் காசா போட்டாச்சா?
2: இல்ல,
1: ஏன்
2: பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்.
0: ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே.
1: பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சான்.
0: மறுபடியும் அதே சொல்றானே.
4: போடியா, போகும்போது வாங்கிக்கலாம்.
0: நீ எவ்வளவு போட்ட?
4: நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டேன்ல.
0: ஐயா, 10 ரூபாய் போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போடுறியா? அடிக்கி
4: எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கிதான் சாக போற?
0: ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. ஐயா கொடுத்த காசுலடா அது.
1: இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்து இல்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கைய நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில், தலைச்சாம்புல தலையில மையெடுத்து அதுல தயாரிச்ச தாயத். இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம்.
0: நாங்க ஏண்டா நடுச்சாம்பத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தமாடா. இருந்த காசையும் புடுங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா,
3: எவன் ரத்த கைக்கு சாவது?
0: யாரா அவன்?
3: யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை
0: படுறா. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, பேசப்படாதாடா.
1: இந்த பையனை எழுப்பிடலாமா?
0: ஆமாங்க, பாவம். யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க. ரத்தம் கக்கி கிளவன்ட்டான். அனுப்பிடுங்க வீட்டு போட்டோம்.
1: இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யாரு மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க. பரவாயில்ல,
0: குடும்பமே வா. அப்ப என்னதான் பண்றது?
1: அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையனை போங்க போங்க போங்க. எல்லாரும் போயிட்டாங்க. நீ இன்னும் போலயா?
0: எங்கிட்டா போறது? பசு கூட காசு இல்ல. இந்த மாதிரி 600 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா.
1: எக்கமா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது.
0: என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காசு குடுறா.
1: இவன் ஏந்திரிச்சா ரத்தம் கக்கி சாவே.
0: ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் சாவே. குடு.
1: போமாட்டேன்.
0: என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கறே?
1: உஸ்தார் பத்திரி ரைடு வாச்சா பத்திரி சி.
0: இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத.
1: ரெஜால் பத்திரி டமா, பீனா பத்திரி கமாய்.
0: ஏய், நானும் பேசி போடுடா.
1: இசாப்பா பேச வளாக்க வயக்கா. ஐ அம் எஸ் பேக்கா. ஐயோ
0: டேய், என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு ஐயா.

0: மானரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு கொண்டாட்டி முந்தானே பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீயே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா
1: அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே வச்சு பேசுறதா? கூப்பிடுமா?
0: இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போச்சு.
2: எப்பா போயப்பா? அப்புறம் பம்புறேன்.
3: நான் ஏயா வெளியில போனோம்?
2: சரி வாயா உள்ள
3: வரையன். இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சுரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க. வேற யாராவது என்னை திட்டுறாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுற. நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நான் அங்க ரோசம் கட்டு போய் மானம் கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாப்பிள்ள. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன நான் இவட கேவலம் நடத்துறாங்க மாப்பிள்ள. ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறுதான் மாப்பிள்ள.
4: குழம்பு ஊத்துறது இல்லையா?
3: இல்லையாப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க.
4: கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா சார். சாப்பிடலாம் வாங்க சார்.
0: முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு.
4: தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவ அவருக்கு வைக்கா கறி சோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு செத்து போய் வந்திருக்காரு
5: சார். இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க, பல்லு போயிரும்.
6: மாப்பிள்ள கொண்டு உட்காந்துருக்கு இல்ல, அது என்னது? கோழி? இது இல்லையப்பா, சேவம் கரண்ட கோடு போட சட்டை போட்டுருதுல அது.
7: அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு.
6: சினேகாரனா?
7: அல்ல கையே, அது சினேகாரன்னு சொல்லிட்டு இருக்கு.
6: ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது.
7: சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா?
6: நீ காட் பண்ணிரு.
4: ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புனே, உனக்கு இல போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க.

0: என்ன
1: தெரியலாம்
2: ஒரு
1: அப்படியா
0: முடிச்சாம இப்ப
2: கொஞ்சம் தள்ளிக்க
0: இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
0: முடிச்சாம இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
0: என் டிக்கெட் கொடுத்துரு நான் ஊருக்கே போயிடுறேன்.

துடிக்கும், தாழாத செல்விதை துடிக்கும், நாணத்தில் மேனியை மறைக்கும், நாணத்தில் மேனியை மறைக்கும். அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

0: எப்பா
1: சொல்லுங்க சார்,
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு கொடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, அங்க பாருங்க சார் முருகனை பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜெக ஜெக ஜெகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேட்டு கழிவு பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லயும் வந்தவன் நேரில் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார், என்ன தெரியுதா, வாயில புண்ணா பாந்தி வருதா, பேவா ஊமையா, உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார், ஊமே தெரிஞ்சுக்கு பின்னாலதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணியே பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ, யோ சீக்கிரம் போடியா சார் போகணும். என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மனைய, இவர் தான் ஊமியாச்சே, இந்நேரம் பார்த்தாலும் அவன் நனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கனப்பா
1: சார்.
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ
1: சார்,
0: அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன,
2: யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா,
0: ரேடியா ரிப்பேரா, அப்ப சார் சார்னு எங்க இருந்து வருது
1: சார், சார்
0: வாய் அசைது,
1: வாய்
0: அசைது
1: சார், சார்
0: சார் இங்க இருந்தா கேக்குது.

0: பிச்சைக்காரனுக்கு போடுற.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தவில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல.
2: படுத்துறாயா? படுத்துறான். அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
0: தொங்கு தொங்குடா.

0: எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல. பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆய் பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் அதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். என்ன கடை அசிங்கமா லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா?
1: ஐயா, இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ?
0: படிக்கிறதுக்கு வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். இடைக்கு போட்டா அதுல தான் அமௌண்ட் ஜாஸ்தி.
1: சரியா சொன்னீங்க.
0: மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
1: ஆமா.
0: என்னடா இதை மட்டும் கொடுக்குற? சிகரெட்டை எவன் கொடுப்பான்?
2: நான் கொடுக்குறேன்.
0: தேங்க்யூ. உன்ன நான் அடிக்கடி பாக்குறேன்.
1: வீட்ல இருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் தான் எடுத்து வருவீங்களா?
0: எஸ் அதையும் நான் கடன் தரேனே. இந்த வாயில எவன்டா கடன் கேப்பான்? திறந்து போட்ட டிரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து.
3: ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை. போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி நீயே.
0: பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானு? நானே சரண்டர் ஆயிடுறேன்.

0: என்ன சொல்ல வரேன்னா,
1: நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ தானே?
0: இல்லையே.
1: இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க?
0: நான் சொல்ல வந்தது இருக்கட்டும்ங்க. நான் இல்லவே தான் சொல்ல வந்தேன். உங்ககிட்ட யார் சொன்னது?
1: இல்லனா விட்டுங்க.
0: அதை எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது ஐ லவ் யூ தான் நீங்களே எப்படி நினைச்சுக்கலாம்?
1: இது பாருங்க, வீணா ஆர்குமெண்ட் எதுக்கு? சொல்ல வந்ததை சொல்லுங்க, இல்ல நான் போறேன்.
0: சொல்ல வந்ததுதான் சொல்ல முடியலையே, அப்படி பண்றீங்களே.
1: என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
0: நான் உங்களை போட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும். எதை வச்சு நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. டெல் மீ, ஹவ் குட் யூ திங்க் ஐ வாஸ் கோயிங் டு சே ஐ லவ் யூ?
1: ஓகே, நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிங்களா இல்லையா?
0: ஆமா, ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வரது?
1: ஓகே, என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேணாம் எழுதி வச்சது நீங்க தானே?
0: ஆமா, நான் தான். நான் என்ன ஐ லவ் யூ நான் எழுதி வச்சேன். டென்ஷன் வேண்டாம் எழுதி வச்சேன். ஐ லவ் யூ எங்கேயோ இருக்கு, டென்ஷன் எங்கேயோ இருக்கு, அதுக்கும் இதுக்கு எனக்கு சம்பந்தம்?
1: நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் வாட்டிட்டு?
0: ஹலோ, வாக்மேன்ங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கப்படல, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்ட என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்கங்க.
1: என்ன, என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா?
0: யாரு? நான் ஃபைட் பண்றேனா?
1: இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படிதான் சொன்னாங்க.
0: எப்படி?

0: நாலு குழந்தைகள் ஆயிப்போச்சு. அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன். குடும்பம் பெருத்து போச்சு, நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைகடா?
1: எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
0: என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் 10 குழந்தைய பிறந்திருக்கணும் மேடம். 10 குழந்தை அவங்க கேட்டுட்டாங்களே. சாரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா?
1: இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க.
0: எப்படிரா, என்னடா ஆச்சு?
1: சோனா போயிட்டா?
0: சோ கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படிரா? ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்துடணும். பல மீட்டர்ல பேசணும்டா. சிஸ்டர் நான் வரேன். ஏப்பா ஹோட்டல் சோழாவுக்கு இப்படி போனா போலாமா?
1: போலாம்.
0: எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன்.

0: மங்கள பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஓகே.